தேவனை நாங்கள் உறுதியாக பெற்றுக்கொண்டு நாங்கள் எந்த நிலையிலும் தேவனை இழந்து விடாதபடிக்கு நாங்கள் உண்மையிலேயே நாங்கள் அந்த பாடலில் கேட்டோம், எந்த விதமான துன்பமோ கஷ்டமோ தேவனையும் எங்களையும் விட்டு பிரிக்க கூடாது என்பதை நாங்கள் அந்த பாடலை நாங்கள் கேட்டோம். உறுதியாக அவர் சொல்லுகின்றதை உண்மையிலேயே எந்த விதமான துன்பங்கள் கஷ்டங்கள் கவலைகள் எங்களுக்கு இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் நாங்கள் ஒரு பக்கத்தில் தள்ளிவிட்டு நாங்கள் தேவனோடு நாங்கள் கிட்டி சேருகின்ற பிள்ளைகளாக நாங்கள் அவருக்குள் மகிழ்ந்திருக்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் அனுதினமும் வாழுகின்ற பொழுது தேவன் எங்களுக்கு எல்லாவற்றையும் நடத்த அவர் போதுமானவராக இருக்கின்றார். எனவே பிரியமானவர்களே, உலகம் தருகின்றதான சோகங்கள் துன்பங்கள் கஷ்டங்களுக்கு மத்தியில் நாங்கள் தேவனை இழந்து விடாதபடிக்கு தேவனை நாங்கள் அண்டி சேருவோம். இவையெல்லாம் உங்களுக்கு குப்பையாக மாறிவிடும். இணைந்திருங்கள் பிரியமானவர்களே, கிருபினி வானொலியினூடாக ஒலிக்கின்றது உங்களுக்காக அடுத்த பாடல்கள்.

0: இந்த உலகத்திலே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை
1: வல்லமையான தேவ செய்திகள் இணைந்திருங்கள் www.kirupai

0: يومه لذتي تبيعتره احساس كن ريكلاما در ازيا بلس
1: با هنگامی طلوعی آفتاب وقتی که روز نو سر می شود از بلندی قله ها چشمه پوکه با پایان ها می شورد آناتیس مجروی چشمه کوهی را از قله ها تا قلب های شما می برد رسوندنی اوبیتوزه کولر برای خونه یا کارخانه شما
2: تلفن تماس 84-84 آناتیس آبی که در آن لذت زندگی است
0: رقم تلفن اداره реклама 41-41
3: Главные новости, важная аналитика, истории людей и темы, которые сегодня обсуждает вся страна.
4: இம்முறை சுற்றாடல் வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. இன்றைய தினம் 5 காடுகள் பாதுகாக்கப்பட்ட காடுகளாக பிரகடனப்படுத்தப்படும் என சுற்றாடல் அமைச்சர் டாக்டர் தமிக்க பட்டபதி தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் பயன்படுத்திய குற்றச்சாட்டின் அடிப்படையில் அம்பலாங்கோடை மற்றும் அகுங்கல்ல போலீஸ் நிலையங்களைச் சேர்ந்த 4 கான்ஸ்டபிள்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அம்பலாங்கோடை போலீஸ் நிலையத்தின் 3 கான்ஸ்டபிள்களும் அகுங்கல்ல போலீஸ் நிலையத்தின் கான்ஸ்டபிள் ஒருவரும் இவ்வாறு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் உத்தியோகத்தர்கள் சிலர் போதைப் பொருள் பயன்படுத்துவதாக கிடைத்த தகவலுக்கமைய அம்பலாங்குடை அகுங்கல்ல பெந்தொட்டை மற்றும் எல்பிடி ஆகிய போலீஸ் நிலையங்களைச் சேர்ந்த 9 கான்ஸ்டபிள்கள் எல்பிடி ஆதர வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரியிடம் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது குறித்த 4 போலீஸ் கான்ஸ்டபிள்களும் போதைப் பொருள் பயன்படுத்தியுள்ளமை சட்ட வைத்திய அதிகாரியினால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய அம்பலாங்குடை உதவி போலீஸ் அத்தியட்சகரினால் அவர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். விரைவில் அவர்கள் தொடர்பில் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணையொன்று முன்னெடுக்கப்படும் என சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் கூறினார். மேல் மற்றும் சபரகம மாகாணங்களிலும் காலி மாத்தறை கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் இன்றைய தினமும் 100 மில்லிமீட்டர் அளவிலான கடும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சபரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாகவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படக்கூடிய தற்காலிகமான கடும் காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் அனர்த்தங்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. கவர்மெண்ட் ரீபில்ட் திட்டத்தின் 3வது கட்டம் இன்றும் பதுளை மாவட்டத்தை மையமாக கொண்டு முன்னெடுக்கப்படவுள்ளது. டிட்மா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட மக்களிடையே தெரிவு செய்யப்பட்ட குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி அவர்களின் இயல்பு வாழ்க்கையை மீளக்கட்டியெழுப்பும் நோக்கில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. ஆஸ்திரேலியாவின் மின்டரோ அறக்கட்டளையின் பூரண ஒத்துழைப்புடன் இந்த வேலைத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. ஆடை தயாரிப்பு, தச்சுத் தொழில், மேசன் வேலை, மின்சாரத் தொழில், குழாய் திருத்தினர் மற்றும் உலோக கைத்தொழில் உள்ளிட்ட பல தொழில்களுக்கான அடிப்படை பயிற்சிகள் வழங்கப்படுவதுடன் தேவையான உபகரணங்களும் இதன்போது இலவசமாக வழங்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
5: அனைவருக்கும் கரம் தந்த, பயணத்திற்கு உறுதிக்கரம் தந்த, நாட்டிற்கு உயர்ந்த 30 வருட விசேடத்துவத்தின் பெருமிதம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன்.
6: 2.5 மில்லியன் ரூபாய் வரையான பணத்தை கேஷ்பேக்காக மீள பெற்றுக் கொள்ள ஸ்விஸ்டெக் அலுமினியம் கொட்டேஷனை 0676780000 என்ற இலக்கத்துக்கு உடனே வாட்ஸ்அப் செய்யுங்கள்.
7: வெளிநாட்டு செய்திகள்.
4: லெபனான் தொடர்பான புதிய போர் நிறுத்தத்தை ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா ஆயுத குழு நிராகரித்துள்ளது. இந்நிலையில் லெபனானில் உள்ள தனது படைகளை திரும்பப் பெறப்போவதில்லை என இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இருதரப்பினரதும் இந்த அறிவிப்புகள் ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. லெபனானில் போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதை அமெரிக்காவுடனான சமாதான ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான ஒரு முக்கிய நிபந்தனையாக ஈரான் முன்வைத்துள்ளது. மேலும் இஸ்ரேல் அங்கு தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தினால் தான் நேரடியாக தலையீடு செய்யக்கூடும் எனவும் ஈரான் அண்மைய நாட்களில் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் இஸ்ரேலுக்கும் லிபனான் அரசாங்கத்துக்கும் இடையே போர் நிறுத்தம் தொடர்பில் அமெரிக்கா மேற்கொண்ட சமரச ஒப்பந்தத்தை ஹிஸ்புல்லா தலைவர் நயிம் காசிம் நிராகரித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தைகளில் ஹிஸ்புல்லா ஒரு தரப்பாக இடம்பெறவில்லை என்பதுடன் இது தொடர்பில் இஸ்ரேல், லிபனான் அல்லது அமெரிக்கா ஆகிய நாடுகளிடமிருந்து உடனடி கருத்துக்கள் எதுவும் இதுவரையில் வெளியிடப்படவில்லை. தெற்கு லிபனானில் இஸ்ரேல் தனது தாக்குதல்களை தொடர்ந்தும் நடத்தி வருகின்றது. மேலும் ஈரானுடனான போருக்கு இணையாக கடந்த மார்ச் மாதம் இஸ்ரேலிய படைகள் லிபனானுக்குள் ஊடுருவின. இந்நிலையில் அந்த பகுதியிலிருந்து இஸ்ரேலிய படைகள் பின்வாங்காது எனவும் அந்நாட்டில் தங்களது ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்தாது எனவும் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கான்ஸ் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் வீட்டு வேலைக்காக வெளிநாடு செல்லும் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் நலன்புரி செயல்படும் இலங்கை தூதரகங்களில் தொழில் வழங்குனர் $1,500 திருப்பி செலுத்த முடியாத பாதுகாப்பு வைப்புத் தொகையாக செலுத்த வேண்டும். இலங்கை தூதரகத்தின் வேலைவாய்ப்பு மற்றும் நலன்புரி பிரிவுகள் செயற்படாத அனைத்து நாடுகளுக்கும் மற்றும் ஐக்கிய பிராட்சியத்துக்கும் வீட்டு வேலைக்காக செல்லும் ஆண் பெண் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான சேவை ஒப்பந்த கட்டணம் உள்நாட்டில் செலுத்தப்பட வேண்டும்.
7: குறுக்கு வழியில் செல்லாமல் சிறிய லாபங்களுக்கு ஏமாற்றம் அடைந்து தவறான பாதையில் செல்லாமல் உங்கள் உழைப்பிற்கு பெருமதி சேர்ப்பதற்கு உரிய முறையில் வெளிநாட்டில் நீங்கள் உழைக்கும் பணத்தை சட்ட ரீதியாக அனுப்புங்கள். இது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வழங்கும் ஒரு செய்தி.
8: வர்த்தக வாணிப்பு செய்திகள்.
4: உலக சந்தையில் இன்று காலை 6 வரையான நிலவரப்படி அமெரிக்க சந்தையில் ஒரு பீப்பாய் மசகெண்ணெயின் விலை $92.98 பதிவாகியுள்ளது. பிரித்தானிய பிரின் சந்தையில் ஒரு பீப்பாய் மசகெண்ணெயின் விலை $95.25 காணப்படுகின்றது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். டைமண்ட் லீக் மெய்வல்லுனர் போட்டியில் இலங்கையின் ரமேஷ் தரங்க சாதனை. முதியோர் இல்லங்களை பதிவு செய்வதற்கும் ஒழுங்குபடுத்துவதற்கும் புதிய விதிமுறைகள். உலக சுற்றாடல் தினம் இன்று. 5 காடுகள் பாதுகாக்கப்பட்ட வனங்களாக பிரகடனம். போதைப்பொருள் பயன்படுத்திய 4 போலீஸ் உத்தியோகத்தர்கள் பணியிடை நீக்கம். நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் கடும் மழை பெய்யும் சாத்தியம். லெபனான் தொடர்பான இஸ்ரேலின் புதிய போர் நிறுத்தம் ஹிஸ்புல்லாவினால் நிராகரிப்பு. இத்துடன் சக்தி எஃப்எம் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் அடுத்த பிரதான செய்தியினை மதியம் 1 எதிர்பாருங்கள். தொடர்ந்து முடிந்திருங்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுடன். வணக்கம்.
8: நியூஸ் ஃபர்ஸ்ட் காலை நேர பிரதான செய்திகள்.

0: நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரதான செய்திகள்.
1: வழங்கியது இலங்கை மத்திய வங்கி மற்றும் அனைத்து வங்கிகளும் இணைந்து நடத்தும் டிஜிட்டல் கொடுப்பனவு ஊக்குவிப்பு நிகழ்ச்சி ஜூன் 5 மற்றும் 6 காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை திருகோணமலை மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள வாகன தரிப்பிடத்தில் நடைபெறும். டிஜிட்டல் கொடுப்பனவின் நன்மைகளை அனுபவிக்க அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம்.
0: அனைவருக்கும் கரம் தந்த, பயணத்திற்கு உறுதிக்கரம் தந்த, நாட்டிற்கு உயர்ந்த 30 வருட விசேடத்துவத்தின் பெருமிதம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன்.
2: வணக்கம் தாயகம்
1: வழங்குவது
0: இலங்கையின் முன்னணி வணிக நிறுவனமான மெல்வா. மெல்வா ரோலிங், தரத்திலும் நம்பிக்கையிலும்
3: முன்னணியில். இப்போது வரும் 130 ரூபாய் மாத்திரமே.
1: 3-5 இடைப்பட்ட வயதுடைய குழந்தைகளுக்கானதாகும் எதிர்காலத்திற்கான போஷணை.
4: உங்களின் செலான் தனிநபர் வெளிநாட்டு நாணய கணக்குடன் பிரத்யேக சலுகைகளுடன் டாலருக்கான முழு பெறுமதியையும் அனுபவித்திடுங்கள்.
5: எக்ஸைட் வாகன பேட்டரியை வாங்கி ஒவ்வொரு வாரமும் 55 அங்குல எல்இடி டிவியை வெல்லுங்கள்.
6: புதிய உலகை வென்றெடுக்கும் எமது விவசாய தலைமுறைக்கு தோல்

0: Success is yours.
1: வெற்றி உனது.
2: அமெரிக்கால ஒரு சின்ன பையன் விளையாடிட்டு இருக்கான். அந்த பக்கமா ஒரு விலையுயர்ந்த ஒரு கார் வந்து நிக்குது. இந்த காரினுடைய அழகுலையும் அதனுடைய பிரம்மாண்டத்திலையும் அப்படியே மெய் சிலிர்த்து போய் அந்த காரையே பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆச்சரியத்தோட அந்த காரை பார்க்கறா. ஒரு இளைஞன் அந்த கார்ல இருந்து பக்கத்துல இருக்கக்கூடிய கடைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது இந்த சிறுவனை ஏளனமா பார்த்துட்டு, இந்த கார் உனக்கு வேணுமா? இந்த காரு எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுத்த கார், தெரியுமா? சிறுவன் அப்பயும் அந்த காரை ஆச்சரியத்தோட பார்த்துட்டே இருக்கான். இப்ப அந்த இளைஞன் கேக்குறான், உனக்கு இப்படி ஒரு அப்பா கிடைச்சிருக்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு. அந்த சின்ன பையன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான்.

வணக்கம் நேர்களே, இன்றும் பல்வேறு விளையாட்டு செய்திகளோடு சக்தியின் ஸ்போர்ட்ஸ் ஃபிளாஷில் சந்திக்கின்றோம். பாகிஸ்தான் மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே இடம்பெற்று வந்த 3 போட்டிகளை கொண்ட ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் தொடரை 2-1 என்ற அடிப்படையில் பாகிஸ்தான் கைப்பற்றிக் கொண்டது. நேற்றைய தினம் 3வது முறுதியான போட்டி இடம்பெற்றது. இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா முதலில் துடுப்பத்தாடி 157 ஓட்டங்களை மட்டுமே பெற்றுக் கொண்டது. இதில் அணித்தலைவரான ஜோஸ் இங்கிலீஷ் 65 ஓட்டங்களை கூடுதலாக பெற்றுக் கொடுத்தார். பந்துவீச்சில் ஷைன் அஃப்ரீடி 3 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். 158 ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு துடுப்பத்தாடிய பாகிஸ்தான் அணி 41.5 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 161 ஓட்டங்களை பெற்று இந்த போட்டியில் வெற்றியை பெற்றுக் கொண்டது. இதில் பாபர் அசம் கூடுதலாக 40 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். எனவே இந்த ஒருநாள் தொடரை பாகிஸ்தான் அணி 2-1 என்ற அடிப்படையில் கைப்பற்றிக் கொண்டது. இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதுகின்ற 3 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரின் 1வது போட்டி நேற்று ஆரம்பமானது. இந்த போட்டியில் நேற்றைய முதல் நாள் ஆட்ட நேரம் முடிவின் போது நியூசிலாந்து அணி 6 விக்கெட்டுகளை இழந்து 61 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இந்த போட்டியில் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 140 ஓட்டங்களை மட்டுமே பெற்றுக் கொண்டது. ஹாரி புரோக் கூடுதலாக 56 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். பந்துவீச்சில் கைல் ஜேமிசன் 62 ஓட்டங்களை கொடுத்து 5 விக்கெட்டுகளை கைப்பற்றிக் கொண்டார். நேதன் ஸ்மித் 3 விக்கெட்டுகள். பதிலுக்கு துடுப்பிடித்தாலும் நியூசிலாந்து அணி 61 ஓட்டங்களுக்கு 6 விக்கெட்டுகளை நேற்று இழந்தது. கிளென் பிலிப்ஸ் ஆட்டமிழக்காமல் 31 ஓட்டங்களை கூடுதலாக பெற்றிருக்கிறார். பந்துவீச்சில் ஒலி ரோபின்சன்

0: இந்த மழை காலத்துல டெங்கு நோயோட தாக்கம் அதிகமா இருக்குது. அதனால உங்க வீட்டை சுத்தி நீர் தேங்காத மாதிரி பாத்துக்கோங்க. நுழம்பு பெருகக்கூடிய இடங்கள் மற்றும் பொருட்களை கண்டீங்கன்னு சொன்னா அந்த இடத்தை உடனே தூய்மைப்படுத்துங்க.
1: வழங்கியது வணக்கம் தாயகம்.
2: எங்கேயாவது தப்பு நடக்கிறது நீ பார்த்து பாதிக்கப்பட்ட இடத்துல நமக்கு தெரிஞ்சவங்களாதான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை.
3: ஆக்ஷன் கிங் அர்ஜுன், அபிராமி, பிரீத்தி முகுந்தன் இன்னும் பலருடைய நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் பிளாஸ்ட்.
2: இந்த வேலையை முடிக்க முன்ன விட பெட்டரான ஆள் என் மைண்ட்ல வரல.
3: இந்த வாரம் சக்தி பாக்ஸ் ஆபீஸில் சனிக்கிழமை 2 மணி முதல் 3 மணி வரை எதிர்பாருங்கள்.
4: இணைந்திருப்பது வணக்கம் தாயகத்தோடு. வணக்கம் தாயகத்தில் இன்றைய தினமும் எங்களோடு கைகோத்துக் கொள்கிற எங்கள் அனுசரணையாளர்களை பார்க்கலாம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து கொள்கிறது மெல்வா. மெல்வாவை பொறுத்தவரையில் எப்பொழுதும் உறுதியான கம்பிகள் அப்படின்ற பெயரை வாங்கியிருக்கிறது. 20 வருடங்களுக்கும் அதிகமாக இலங்கையினுடைய கட்டுமான துறையில் அசைக்க முடியாத ஒரு பெயராக, நம்பிக்கையான ஒரு பெயராக இருப்பது மெல்வா. எனவே நீங்களும் உங்கள் கட்டடங்கள் கட்ட போறீங்க, அந்த கட்டடங்களுக்கு கம்பி போட வேண்டும், அந்த கம்பியை மெல்வாவாக தெரிவு செய்து கொண்டீங்கன்னு சொன்னா நீண்ட காலத்துக்கு உங்களுடைய கட்டணம் உறுதியாக இருக்கும்.
5: 8 pieces chicken bucket இப்போது ₹2,190 கீழ்ஸ் இடமிருந்து மட்டுமே. இந்த சலுகை June 5 வரை மட்டுமே செல்லுபடியாகும். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
6: டாக்டர் கிட்ட செக்அப்புக்கு போனப்போ இந்த எண்ணெயில பொறிச்சு எதுவுமே சாப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நமக்கு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும்னு தோணுது.
4: ஏர் ஃப்ரையர் வாங்க.
6: இப்படிதான் எல்லாரும் சொல்றீங்க. அதோட பிரைஸ் என்ன தெரியுமா?
4: அதெல்லாம் அந்த காலம் பிரைஸ் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறதெல்லாம். இப்ப எல்லாம் 2 கொத்து வாங்குற காசுக்கே வாங்க வேண்டிய எல்லாம் வாங்கிட்டு போயிடலாமே.
6: அது லோக்கல் ப்ராடக்டா இருக்கும், சைனா மார்க்கெட்டா இருக்கும். நோ வாரண்டி, நோ கேரண்டி. என்ன
4: எல்லா வாரண்டி எல்லா கேரண்டியும் இருக்கக்கூடியதுதான் இந்த பொருட்கள். இது அபான்ஸ்ல உங்களுக்கு கிடைக்குது.
6: யா அபான்ஸ் சொல்லும் போது நம்ம தைரியமா சந்தோஷமா போகலாம் தான். அபான்ஸ பொறுத்த வரைக்கும் இப்ப சிறுக சிறுக பேயின் ஊடாக மிகப்பெரிய தொகையை ஒரு தடவையில செலுத்தாம மாதம் தோறும் சிறுக சிறுக ஒரு தொகையாக தவணை முறையில செலுத்தக்கூடிய வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் ஊடாக நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான வீட்டு உபயோக பொருட்களையும் வாங்கலாம்.
7: நாரப்புன்னு சொல்ல கூந்தல வெட்டி ஜன்னல்ல கட்டி அதை பிடிச்சு கீழறங்கி இருப்பேன். யாரும் வந்து காப்பாத்துற வரைக்கும் காத்திருக்க மாட்டேன்.
8: எமது குழந்தைகள் எம்மை விட முன்னிலையில் உள்ளனர், எனவே அவளது கதையை அவளே எழுத வழிவிடுங்கள். கமர்ஷியல் கிரெடிட்.
4: ஒரு வாகனத்துக்கு பராமரிப்பு செலவு அப்படின்றது வந்து ஒரு பெரிய தலைவலி. அதுலயும் திடீரென்று ஏதாவது பேட்டரி இறங்கிடுச்சு அப்படின்னு சொன்னா அதை சார்ஜ் பண்றதுக்கு திடீரெனும் அல்லாவிட்டால் அதுக்கு பிறகு ஜம்ப் ஸ்டார்ட் எல்லாம் ஜம்பர் எல்லாம் கொண்டு திரியணும், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு. ஆனா நாங்க சரியான பேட்டரியை வாங்கி போடுறதுலயே நாங்க வந்து சரியான முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது.
6: அந்த சரியான முடிவு வேற எதுவுமே கிடையாது. எக்ஸைட் பேட்டரி தான். என்னைக்குமே நீங்க எக்ஸைட் பேட்டரியை செலக்ட் பண்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கான லக்க நீங்களே சார்ஜ் பண்றீங்கன்னு அர்த்தம். இப்படி சொல்றதுக்கு மிக முக்கியமான காரணம், இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் நீங்க அங்கீகரிக்கப்பட்ட எக்ஸைட் விற்பனையாளர் அல்லது பிரவுன்ஸ்ல எக்ஸைட் டிரெக்ட் அவுட்லெட்ல ஜெனுவின் எக்ஸைட் பேட்டரி வாங்கும் போது உங்களுக்கு 55 இன்ச் ஸ்மார்ட் டிவியை வின் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு.
9: பல்கலைக்கழகங்கள் மறைந்திருக்கும் இசை நட்சத்திரங்களை தேடும் மிகப்பெரிய இசை போட்டி. உங்கள் குரல் உங்கள் திறமை. 1,000,000+ குரல்கள், 100,000+போட்டியாளர்கள், கடுமையான தேர்வுகள். இவற்றை கடந்து இந்த சீசன் 2 யார் எடுத்த கேம்பஸ் சூப்பர் ஸ்டார்? பல்கலைக்கழகங்களில் மறைந்திருக்கும் இசை நட்சத்திரங்களை தேடும் மிகப்பெரிய இசை போட்டி.
10: மாற்றம் வரணும்னா முதல்ல நாம மாறணும்.
11: சக்தி FM.